சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். இளையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் கரூர் ரகுபதி தம்பி அவர்களுடைய பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்னால் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா. தொடக்கத்தில் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்பிரமணியம் இருவர்கள் இணைந்து பாடிய பாடல் மாமியார் வீடு. இந்த படத்திலிருந்து நல்ல சம்சாரம் வாச்சதற்கு இதோ தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் கேட்டு ரசிப்போமே.

என்ன ஒரு அழகான வரிகள். கணவன் மனைவி என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும். இதுக்கு தான் எடுத்துக்காட்டு. ஏனென்றால் ரகுபதி அவர்களுடைய மனைவி தங்கப்பொண்ணு. அழகாக இரண்டு முத்துக்களை பெற்று அவர் கையில் கொடுத்துள்ளார். அதற்குத்தான் இந்த நன்றி பாராட்டு பாடல் ஒவ்வொரு வரிகளும் அழகாக ஒலித்தது. மனோஜ்குமார், காவ்யா என்ற இரண்டு முத்துக்களை பெற்றெடுத்த அந்த தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த பாடலும் அவர்களுக்கு சமர்ப்பணம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், சோலச்சேரி தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் கைகூப்பி வணக்கத்தை தெரிவித்துள்ளார்கள். இந்த மாதம் 4ஆம் தேதியோடு முடிந்து விட்டதே தம்பி, இதற்கு மேல் வேண்டாம், கைகூப்ப வேண்டாம். நன்றி, நன்றி. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நன்றி. அடுத்து சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. நன்றி. விஜய் அரசுகுமார் அவர்கள் சம்சாரம் வாய்த்ததற்கு பாடல் மிக இனிமை, ரகுபதி ப்ரோ என்று ரகுபதிக்கு பாராட்டி உள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள் எஸ்பி பாலசுப்ரம் ஜானகியம்மா கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். பாடலை பாடலுக்கு குரல் கொடுத்தவர்களை தேன்மொழி அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் அருமையான பாடல், மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, நிகழ்ச்சியை கேளுங்கள். அடுத்து நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேன் நானும் தெய்வத்திற்கு என்று அவரும் அவருடைய மனைவி பற்றி, மங்கையை பற்றி அழகாக ஒரு வரி இது. சூப்பர், சூப்பர். அந்த மங்கை என்பவர் ஒரு அழகான ஒரு பொக்கிஷத்தை உன் கையில் கொடுத்து உள்ளார் அல்லவா, அந்த குழந்தைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் ஒலித்த பாடலுக்கு பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து தெற்கு திருமச்சான் இந்த படத்திலிருந்து 7 ஜென்மம் என்பது, இது எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில். இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே. இதுவும் ஒரு கணவன் மனைவி பாடல்தான்.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள், இதுதான் வேணாங்கிறது தம்பி. அழகான அருமையான ஒரு தம்பதிகளுடைய பாடல் தானே, கணவன் மனைவி பாடல் தான் இன்று தொகுத்து அனுப்பியுள்ளீர்கள். அழகாக ஒழித்து கொண்டிருக்கின்றது. இதில் என்ன வேஷம் இது? பட்டையும் கொட்டையுமாக இது ஒரு நகைச்சுவை தான் சிறப்பு. அடுத்தது பாடலை ஜானிகம்மாவும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். அடுத்து அவருடைய அழகியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு, ஓகே பாஸ் ஓகே பாஸ் என்றும் பாராட்டி உள்ளார்கள். யாருக்கு? ராமா. சிறப்பு சிறப்பு. அந்த அழகியை கண்முன் கொண்டு வரவில்லை என்றால் தூக்கம் வராது போல இருக்கு ரகுபதி தம்பி அவர்களுக்கு. சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், ஆஹா என்ன ஒரு அழகான கணவன் மனைவி பாடல், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், எஸ்பி பாலசுப்பிரமணியம் கண்முன் கொண்டு வந்து சூப்பர் சாங், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், நம் பேர் சொல்லத்தானே பிறக்கும் ஒரு மானே, அந்த வரிகளில் சூப்பர் அருமை. நன்றி. விஜயரசுகுமார் அவர்கள், தங்கப்பொண்ணு பாடல் சிறப்பு, நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், அனைவரும் சாப்பிட்டீங்களா அக்கா என்று ஒரு பதிவை போட்டுள்ளார்கள். இன்று வந்து கோயில் சாப்பாடு பிரசாதம் கிடைத்தது. பெருமாள் கோயில் மண்டல அபிஷேகம் கடைசி நாள் இன்று. வரதராஜ பெருமாள் கோயில் எங்கள் ஊரில் வசித்து வருகிறார். அவருடைய நாமத்தை சொல்லி வேலையை முடித்து விட்டு அழகாக பிரசாதம் சாப்பிட்டு விட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு விட்டு நம் நிகழ்ச்சியில் இணைந்தேன். நீங்கள் சாப்பிட்டீர்களா தம்பி? குழந்தை எப்படி இருக்கா? என்னுடைய பேத்தி. அப்படியே நான் கேட்டதாக சொல்லுங்க. சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, இன்று கரூர் ரகுபதி அவர்களின் தொகுப்பில் கணவன் மனைவி இருவர்களும் இணைந்த ஒரு பாடல்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் புனைநல்லூர் ஜோதி பாண்டியன் இவர்களுடன், காரணியைச் சேர்ந்த, நான் வசிக்கும் பகுதி காரணியைச் சேர்ந்த அனிதா என்பவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் உள்பட இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:16. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? கோட்டை வாசல். இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரம் சித்ரா குரலில் மன்னவனே மன்னவனே. இதோ இந்த ஒரு அழகான அருமையான பாடலை கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. சித்ரா, எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், அனைவர்களும் சாப்பிட்டீர்களாக்கா என்று கேட்டதற்கு விஜயரசகுமார், எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்று தெரியாது, நான் சாப்பிட்டேன் என்று விஜயரசகுமார் அவர்கள் மங்கை அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு போட்டிருக்கிறார்கள். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், சூப்பர் அக்கா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மகிழ்ச்சி என்று பாராட்டியுள்ளார். ஆமாம் தம்பி, என்று வேலையை முடித்துவிட்டு நாங்கள் வருவதற்கும் அங்கு அபிஷேகம் அலங்காரம் நடப்பதற்கும் சரியாக இருந்தது. சிறப்பான ஒரு தரிசனம், ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய தரிசனம் எங்கள் ஊரில் இன்று கிடைத்தது, பெரும் பாக்கியம். நன்றி. அடுத்து விஜயரசகுமார் அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு, நானும் இப்பொழுதுதான் சாப்பிட்டேன், சோறு வெண்டைக்காய் குழம்பு என்று பாராட்டியுள்ளார்கள். நானும் காலையில் முள்ளங்கி சாம்பார் வைத்துவிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வறுத்து வைத்து விட்டு தான் போனேன். ஆனால் இன்று எனக்கு பிரசாதம் கிடைத்தது, அந்த சாப்பாடு மீதி ஆகிவிட்டது, வீட்டில் செய்த சாப்பாடு. நன்றி. அடுத்து குட்டி பாப்பா எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்டதற்கு அறிவழகன் மங்கை, குட்டி பாப்பா நலமாக இருக்காங்க அக்கா, இப்போ தான் தூங்கி எழுந்தாங்க, அப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், அருமையாக பார்த்து கொள்ளுங்கள் அந்த பொக்கிஷத்தை, சிறப்பு. அடுத்து விஜயரசகுமார் அவர் பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டி, பாடலை தொகுத்து அனுப்பிய ரகுபதி தம்பி அவர்கள் பொன்னாடை போர்த்தி பூக்கொத்து கொடுத்து பரிசளித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. தேன்மொழி அவர்கள், எனக்கு மிகவும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், பாடல் மிக அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சூப்பர் சூப்பர், கேளுங்க கேளுங்க. அடுத்து தேன்மொழி அவர்கள், ஆஹா அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி என்று இப்போ தெரிவித்து விட்டார் ரகுபதி தம்பி அவர்கள். நன்றி. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பர் அக்கா, எனக்கு மிகவும் பிடிக்கும். வாருங்கள் தம்பி, குடும்பத்தோடு ஒரு நாளைக்கு எங்களை பார்த்து விட்டு அழகாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விட்டு போகலாமே, வாருங்கள். அடுத்து ரகுபதியும் நடக்கட்டும் நடக்கட்டும் என்று பாராட்டியுள்ளார். எதுக்கு, உருளைக்கிழங்கு பொரியலுக்கு அக்கா மிகவும் பிடிக்கும் என்று சொன்னதற்கா, இல்லை ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டதற்கா? ஆடுங்க, நடக்கட்டும் நடக்கட்டும், சிறப்பு சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று, பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று இப்பொழுது வடக்கில் நான் வசிக்கும் இடத்தில் வீசுகின்றது. இதோ ஏ கள்ளச்சி என்ன தெரியலையா, இந்த பாடல், இந்த படத்தில் வரும் பாடல். விஜய் பாஸ்கர், ஸ்ரேயா கோஷல் இருவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஏ கள்ளச்சி என்ன தெரியலையா, தென்மேற்கு பருவக்காற்று, இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

0: அருமையான அழகான பாடல். விஜி பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் இரண்டு கள்ள சிறுக்கைகளை கண்முன் கொண்டு வந்துள்ளார், இதில் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிங்க. ஆனால் தங்க பொண்ணுக்கு இன்று நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சிறப்பு. அடுத்து சூப்பர் அட்டகாசம் என்றும் பாடலுக்கு ஒரு பதிவு. நன்றி நன்றி தம்பி. அடுத்து தேன்மொழி அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நன்றி. ஒலித்த பாடலுக்கு இதயங்கடைந்த வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி அவர்கள் இதய என்ன இது இதயத்தை ஒரு கேட்ச் பிடித்து பிடித்து எங்கேயோ அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கள்ள சிறுக்கைகளுக்கு போல. சரி, ஏதோ ஒன்று நடக்கட்டும். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ஆஹா என்ன இது, ஆரம்பம் அட்டகாசமாக இருக்கு, அழகாக ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஆடுங்கள் ஆடுங்கள், பாவம் ஆடி ஆடி பழகி கொள்ளுங்கள். சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், கொடிவோடும் சக்கரவள்ளி தெரியாமல் கிழங்கு வைக்கும், அதுபோல பொம்பளை ஜாதி அறியாமல் மனசு வைக்கும். சூப்பர் கவிதையாகவே செய்து விட்டார்கள் அறிவழகன் அவர்கள், சூப்பர். ரகுபதி அவர்கள் அறிவழகன் போட்ட ஒரு பதிவுக்கு, பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இந்த பாடலுக்கு மூன்று தேசிய விருது கிடைத்தது. வைரமுத்து, சரண்யா, சீனு ராமசாமி டைரக்டர் இந்த படத்திற்கு என்று ஒரு சிறப்பான ஒரு தகவலை தந்துள்ளார் ரகுபதி அவர்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்து நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறு உரையாடல் ஒரு சகோதரருடன். இதோ ஹலோ.
1: வணக்கம் மேடம். கவி ராஜேஷ்.
0: வாங்க, எப்படி இருக்கீங்க?
1: அருமையான பாடல்கள், சூப்பரான பாடல்களை கொடுத்துருக்காரு கரு ரகுபதி.
0: ஆமா ஆமா, அவர் எப்பவுமே வந்து துள்ளல் அப்படி டப்பாங்குத்து பாட்டு தான் கொடுப்பாரு. இன்னைக்கு அவர் மனைவியை புகழ்ச்சியா பாடுற போலவே அந்த ஒரு பாட்டு கற்பனையில மெதங்கி கொண்டு இருக்கின்றார் தங்க பொண்ணுடன்.
1: மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக அவருடைய மெசேஜ் சில சமயம் ரொம்ப ஒரு
0: ரகுபதி அவர்கள் ராஜேஷ்,
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடிப்பாடுகள்லாம். நாலாவது பாட்டுல வந்தது பாத்தீங்கன்னா, வெள்ளக்காரி பொண்ணா இருந்தா நேரம் வந்தா ஓடிடுவான், ஊர் பொண்ணா இருந்தா வெள்ளரிக்காய் விட்டு கூட.
0: அந்த வரிக பாருங்க, என்ன சூப்பரான வரிக,
1: ரொம்ப அருமையான ஒரு வரிகள். வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. நன்றி நன்றி ராஜேஷ், நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி கோவை சேரமாநகர் ராஜேஷ் அவர்கள் என்ன ஒரு அழகாக ஒரு இந்த பாடல் வரிகளையும் கருத்துக்களையும் தெரிவித்தார் அல்லவா, நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இந்த படத்திலிருந்து ராசாவே என்ன தெரியலையா, இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், சோலச்சேரி தேர்மொழி அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாடல் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடல் கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சி கரும்பு

ரசிக்கும் ஊரில் அனிதா என்ற ஒரு சகோதரியும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் அனைவருமாக. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:38. அடுத்து சீமராஜா இந்த படத்தில் உன்னை விட்டால் யாரு எனக்கு இல்லை. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். ஸ்ரீயா கோஷல், சத்யநாராயண், சத்யபிரகாஷ். சத்யநாராயண் எனக்கு தெரியவில்லை. எனக்கு இந்த புது பாடல்களை சரியாக தெரியாது, மன்னிக்கவும். இருவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் விஜய் அரசுக்குமார் அவர்கள். ஆஹா அடடா அருமை என்றும் வேற லெவல் என்றும் பாடலுக்கு பின்பாட்டாக பாடி பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. அடுத்து பாடல், சரவணன் இருக்க பயமேன் இந்த படத்திலிருந்து. இதோ எம்புட்டு இருக்கு ஆசை, இதோ இந்த பாடல்.

நிலையத்தில் ஒரு சிறு தடங்கல். இதோ தொடர்ந்து பாடலை கேட்டு ரசிப்போமோ? சரவணன் இருக்க பயமேன் என்ற படத்தில் எம்பொட்டு ஆசை இருக்கு. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். டி எம் சவுந்தரராஜன், சுசிலம்மா குரல் ஒழித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இதற்கு முன்பு முக்கியமான தோழரே காணவில்லை, எங்கிருந்தாலும் தேடி கொடுத்து நிலையத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று ஒரு தண்டோரா போட்டார் அல்லவாக ரகுபதி அவர்கள். அதற்கு மகேஷ் தம்பி அவர்கள் நிகழ்ச்சி இணைந்து காவல் நிலையத்துக்கு அல்லது சபரி நிலையத்துக்கு என்று ஒரு கேள்வி கேட்டுள்ளார். எந்த நிலையத்துக்கோ ஒரு நிலையத்துக்குள் வாருங்கள். இன்று அடுத்து தேன்மொழி அவர்கள் சிபிஆர் தேர்வு பாடலை, இது பாடலை இது இப்போது கேட்கிறேன், பாடல் அருமை இனிமை என்று பாராட்டியுள்ளார்கள். மனதை தொட்ட பாடல் என்றும், சிவாஜியை கண்முன் கொண்டு வந்து அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரகுபதி அவர்கள், அடக்கடவுளே நாராயணா, மே காரரையில் வசிக்கும் வரதராஜ பெருமாளே, இது என்ன கொடுமை, இந்த ஒரு அழகியை கண்முன் கொண்டு வந்து எங்கள் வீட்டு ராணி இவங்க தான் என்று ஒரு தகவலை தந்து உள்ளார். இன்று உங்களுக்கு சோறு கிடையாது, கேட்டில் தான் இருக்க வேண்டும். தங்க பொண்ணு அந்த அளவுக்கு செய்ய போகிறாரு, வச்சு செய்ய போகிறார்கள் உங்களை பாருங்க. நன்றி, ஒரு நகைச்சுவை தான், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ரகுபதி தம்பி அவர்கள் போட்ட பதிவுக்கு, என்ன அழகான ராணி, சிபிஆர் கையை கோர்த்து தெருவில் போனால் அழகாக இருக்கும் என்று ஒரு பதிவு தேன்மொழி அவர்கள். அடுத்து டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி என்றும், சூப்பர் கிரேட் என்றும் சிவாஜி கண்முன் கொண்டு வந்துள்ளார். நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்று இதய ராகம் நிகழ்ச்சியிலும் சபரி வானொலியில் கரூர் ரகுபதி அவர்களின் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா மற்றும் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன், என் ஊரில் வசிக்கும் காரணில் வசிக்கும் அனிதா என்பவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:05. ஒழித்த பாடலுக்கே இந்த ஒரு பதிவு என்றால் ரகுபதி தம்பி அவர்கள், இப்பொழுது ஒழிக்கும் பாடலுக்கு என்னதான் பண்ண போகிறார் என்று தெரியவில்லை. இது ஒளி விளக்கு, நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. இதோ டி எம் சவுந்தரராஜன், சுசிலம்மா குரல், இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமே.

0: குடிசை எல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெரு ஓரம் குடியேற தேவையில்லை.
1: நாங்க சட்டத்திட்டம் மீறி

அட்டகாசமான அழகான ஒரு அருமையான பாடல். டி எம் சௌந்தரராஜன் சுசிலாமா இணைந்து பாடிய பாடல். எல்லாம் வானம்பாடி பறந்தது போல பறந்துவிடும் சட்டத்திட்டங்கள், இதற்கு மேல் எதிர்பார்க்கலாம். அருமை அருமை, சூப்பரான பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து அருமை, சிறப்பான பாடல், அருமை, எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, சரியான பாடல், ஸ்டார் வழங்கியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள். அடடா அடடா அசத்துறீங்க என்று இதயங்கனிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவித்து, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, ஆஹா சூப்பர் என்றும் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து உள்ளார். அடடா அற்புதம், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் நம் சபரி வானொலியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பையா. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர் கைத்தட்டி பாராட்டி கை கொடுத்தும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கும் ரகுபதி தம்பி தொகுத்து அனுப்பிய பாடல்களுக்கும் நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் ரசிக்கிறேன், சிறப்பு மிக சிறப்பு, அருமை, வாழ்த்துக்கள் என்றும் உற்சாகமான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, மிக்க நன்றி என்றும் சிறப்பு என்றும் அழகாக ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டு டி எம் சௌந்தரராஜன் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. மகேஷ் தம்பி அவர்கள் புதுசாக, நான் அங்கே புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தாங்க அப்படின்னு ஒரு ஜோடியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். எந்த ஜோடி என்று தெரியவில்லை, வீட்டுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் உன் கதி. மகேஷ் தம்பி பார்த்துக்கோங்க. அடுத்து சிறப்பு, மகேஷ் தம்பிக்கு ஒரு அறிவிப்பு. மகேஷ் தம்பி அவர்களே, நாளை உங்களுடைய பாடல்தான் இதயராகும் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலியில் 3 மணிக்கு வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தேன்மொழி அவர்கள் மிக்க மகிழ்ச்சி என்றும் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து அழகாக ஒரு பாவாடை தாவணி போட்டுக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டும் ஜெயலலிதா அம்மாவை கண்முன் கொண்டு வந்து கை கூப்பியும் அழகாக ஒரு புன்சிரிப்புடன் சிரித்து கொண்டும் சூப்பர் சூப்பர் என்றும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் நம் தேன்மொழி சகோதரி அவர்கள். சிறப்பு. பாடலை கேட்டு பதிவிட்ட நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து மானஸ்தன் இந்த படத்திலிருந்து ராசா ராசா உன்னை வச்சிருக்கே, இது சித்ரா ஹரிஹரன் குரலின்.

அழகான அருமையான பாடல் சித்ரா ஹரிஹரன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் ரகுபதி தம்பி அவர்கள் அழகாக ஒரு ஜோடியுடன் நடனமாடிக்கொண்டு பாடலை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் மலத்தூவி வாழ்த்தி அடடா அருமை என்றும் பொன்னாடை போர்த்தி பரிசளித்து கொண்டிருக்கின்றார்கள் ரகுபதி தம்பி அவர்களுக்கு. நன்றி ரகுபதி தம்பி அவர்கள், மிக்க நன்றி என்று கைகூப்பி வணங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி தம்பி. தேன்மொழி அவர்கள் வாழ்க வளமுடன், மிக சிறப்பு, கேட்கவே கேட்டேன் ரசித்தேன் மகிழ்ச்சி, நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். சரத்குமாரை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. விஜய் அரசகுமார் அவர் சரத்குமார் நடித்த மானஸ்தன் படப்பாடல் எனக்கு பிடித்த பாடல், தேர்வு செய்த நெஞ்சத்திற்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி மனதை தொட்ட பாடல், பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், தம்பி இது பிந்து கோஷோட அக்காவா இல்லை அம்மாவா, தங்கையா இல்லை பிந்து கோஷா என்று தெரியவில்லை, என் போனே இடம் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு போட்டோவை அனுப்பி உள்ளார் ரகுபதி தம்பி அவர்கள். நடனத்துடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள், ராசா ராசா உன்னை வச்சிருக்கே என் கண்ணுக்குள்ளன்னு அழகான ஒரு கண்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு சிறப்பு. நெஞ்சுக்குள்ளே வேண்டாம், வேற எங்கே வேண்டும், மனதுக்குள்ளே வேண்டாம், நெஞ்சுக்குள்ளே வேண்டாம், கண்கள் கண்களாகவே இருக்கட்டும், சிறப்பு சிறப்பு. அழகான அருமையான பதிவு, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்து பொண்டாட்டி தேவை, இந்த படத்திலிருந்து ஆராரோ ஆராரோ பாட்டு பாட நானும் தாயாகவில்லை, சித்ரா அருண்மொழி குரலில் இதோ இந்த பாடல். பொண்டாட்டி தேவை, இந்த படத்திலிருந்து ஆராரோ பாட்டு பாட நானும் தாயாகவில்லை, இதோ இந்த பாடல்.

என்ன ஒரு அழகான அருமையான மென்மையான வரிகளில் சித்ரா அருண்மொழி இருவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் ரகுபதி தம்பி அவர்கள் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். நம் வாழ்க்கையே அப்படிதான் ஓடங்கள் போல ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அதை தான் இப்பொழுது இவர் நமக்கு இந்த பதிவு. நான் இப்படி ஓடினால் குப்பரை விழுந்து மூக்கு உடைந்து நீங்கள் ஒரு ரதியை கண்முன் கொண்டு வருவீர்கள் பார், அதுபோல் ஆகிவிடும் என் வாய் மூக்கு எல்லாம். சிறப்பு சிறப்பு, நன்றி. அடுத்து விஜயரசகுமார் கை கொடுத்து பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. ரகுபதி தம்பி அவர்கள் ஒரு முண்டாசு கட்டிக்கொண்டு பனியனுடன் ஒரு சிறப்பான ஒரு நடனம் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டு இது சூப்பர், நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். விஜயரசகுமார் வீர வணக்கத்தை தெரிவித்து உள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள் விஜயரசகுமார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை கொடுத்து ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வீர வணக்கத்தை ஓடி பிடிக்க. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் செங்கல் எடுத்துக்கொண்டு ஒரு இது என்ன படம் என்று எனக்கு தெரியவில்லை, அந்த காமெடியில் நடக்கும் வடிவேல் ஒரு செங்கல் எடுத்துக்கொண்டு அந்த திருடனை விரட்டி அடிப்பார், அது போன்ற ஒரு நகைச்சுவான பதிவு நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் கொடுத்து உள்ளார்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள் சித்திரவை கண்முன் கொண்டு வந்து சிறப்பான பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி மகேஷ் தம்பி அவர்கள் ரகுபதி தம்பி அவர்கள் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதற்கும் மகேஷ் தம்பி அவர்கள் வாத்தாக மாறி அவரும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஐந்தறிவு இல்லை ஆறறிவு இல்லை ஓரறிவு இல்லாத ஒரு ஜீவன்களுடன் அழகாக ஒரு நடனம் பாடலை கேட்டு ரசித்து நேயர்கள். அடுத்து ரகுபதி அவர்கள் தேன்மொழி முருகன் பிரகாஷ் விஜயலட்சுமி கோவை ராஜேஷ் புவனேஸ்வரி ராஜேஸ்வரி நாகர்கோவில் மகேஷ் தொகுப்பாளர் அனுசியா அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உள்ளார்கள், நன்றி நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் என்ன ஒரு புத்திசாலிதனம், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். இந்த வாத்தை வைத்து மகேஷ் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அதற்கு தான் இந்த பதிவு என்ன புத்திசாலித்தனம் என்று சிறப்பு. அடுத்து எனக்கு தாலாட்டு பாட யாரும் இல்லை என்று ஒரு அரை நிலவுடன் ஒரு இது என்ன இது பூனையா என்னன்னு ஒன்று எனக்கு புரியவில்லையே ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் மகேஷுடன், சிறப்பு சரியான காமெடி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கரு ரகுபதி அவர்களின் தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் என் ஊரில் நான் வசிக்கும் ஊரில் இருக்கும் அனிதா சகோதரி பொன்னிநல்லூர் ஜோதி பாண்டியன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:27. அடுத்து புதிய பாதை இந்த படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் வாணி ஜெயராம் குரலில். புதிய பாதை என்றாலே இதில் ஒரு சிறப்பான ஒரு பாடல்தான், எல்லோருக்கும் தெரிந்த கதை அந்த பாடல்தான் இதோ. இந்த பாடலை நான் சொல்ல வேண்டியதில்லை, நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

0: மகேஷ் தம்பி அவர்கள் நாளை இதய ராகம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் அந்த ஒரு போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. தேர்மொழி அவர்கள் வேற லெவல் என்று பாராட்டியுள்ளார். ரகுபதி அவர்கள் டீயை கண்முன் கொண்டு வந்து சரத்குமாரை அழவைத்து கொண்டிருக்க எனக்கு வேண்டாம் அந்த டீ. அடுத்து தேர்மொழி சபரி வானொலி நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தேன், நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ரகுபதி அவர்கள் டீயை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். தேர்மொழி சுடக்க எடுத்து கண்ணாரை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. நாளை பிற்பகல் 3 மணிக்கு இதய ராகம் வழங்கும் அனுசயமயம் அவர்களுக்கு என் மனமா நிறைந்த நன்றிகள் பல பல பல என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரகுபதி தம்பி அவர்கள் சின்ன குழந்தையாக மாறி அந்த பாடல் கேட்டபல ஒரு நடனம். அடுத்து உங்கள் மகேஷ் என்று ஒரு குழந்தையை கண்முன் கொண்டு வந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. அதுக்கு ரகுபதி தம்பி மகேஷ் தம்பி அவர்களுக்கு போட்டது நான் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்தாவை கூப்பிட்டுள்ளார். அடுத்து மகேஷ் தம்பி ரகுபதி அவர்களுக்கு அரோகரா கேட்கவில்லை என்று நான் பேசியது கேட்கவில்லை போல. நன்றி நன்றி. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு தடங்களாகி கொண்டே இருக்கின்றது. தேன்மொழி அருமையான பாடல்கள் இனிமையான பாடல்களும் தேர்வு செய்த சிபிஆர் அவர்களுக்கும் அருமையாக தொகுத்து வழங்கிய அனுசயாக்கா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். இப்பொழுது ஒழித்து கொண்டிருக்கின்றதா என்று தெரியவில்லை நான் பேசியது. அடுத்து நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. இதோ பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் தெரிவு. கரூர் ரகுபதி.
0: வாங்க வாங்க வாங்க.
1: எனது பாடலை தொகுத்து வழங்கிக் கொண்டு உங்களுக்கு ஒரு நன்றி, கோடான கோடி நன்றிகள்.
0: நன்றி.
1: மன்றம் நமக்கு உதவியாக இதுவரை கூட இருந்து பணிபுரிந்த தேன்மொழி முருகன் அவர்களுக்கும், விஜயலட்சுமி அவர்களுக்கும், மகேஷ் மற்றும் நாகர்கோவில் மகேஷே அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகிறோம்.
0: நன்றி நன்றி.
1: கோவை ராஜேஷ் அவர்கள், புவனேஸ்வரி அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றிகள்.
0: நன்றி. பிறகு அப்படிதான் வந்தது என்று இல்ல. அதேதான் அதேதான். அங்கே அங்கேதான் இங்கே இங்கேதான் அங்கே. சிறப்பு சிறப்பு.
1: நன்றிகள் நன்றிகள்.
0: நன்றி நன்றி.
1: கேட்டுவிட்டு

நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒழித்துச் சென்றது. இளையராஜா இசையமைத்து அவர் குரலில் பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரகுபதி அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் வாழ்க வளமுடன் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அடுத்து தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் என்றும் இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சூப்பர் என்றும். சிறப்பு அழகான அழகான அருமையான பாடல்களை தொகுத்து கரூர் மாவட்டம் மாவடியான் கோவில் ரகுபதி அவர்கள் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். பாடல் வழங்கிய மேம் அவர்களுக்கு நன்றி நன்றி பாராட்டியுள்ளார்கள் நன்றி. அடுத்து உங்கள் மகேஷ், உன்னை விட்டால் யாரும் இல்லை.

அதுக்கு தகுந்தாற்போல் ஒரு அழகாக ஒரு நடனம் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து அழகான அருமையான பாடல் தொகுத்து வழங்கிய கரூர் மாவட்டம் மாவுடையான் கோயில் ரகுபதி அவர்களுடைய பாடல் அந்த பதிவுக்கு யாரப்பா அது என்று ரகுபதி அவர்கள் கேட்டுள்ளார்கள். அவங்க தான் இவங்க, இவங்க தான் அவங்க, அந்த பதிவு போட்டவர்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், உன்னை விட்டால் யாரும் இல்லை சாமி பாடல் அருமை சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். செம என்றும் சூப்பர் அட்டகாசம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து உங்கள் மகேஷ், உன்னை விட்டால் யாரும் இல்லை இது என்ன நடனம் என்று தெரியவில்லையே, ஆஹா சூப்பர் சூப்பர் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து தேன்மொழி, நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் கரூர் ரகுபதி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலை இயக்குனர் உடன்படி புரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்று மாலை 7 மணிக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சி வளம் வர இருக்கின்றது. அந்நிகழ்ச்சியும் கேளுங்கள் நேயர்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து விஜய அரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக வரும் சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சந்தனம் பூச மஞ்சள் நிலாவும் வந்தனம் என்று நெஞ்சில்

0: அவ்வளோதான் மேடம்.
1: நிச்சயம் மேம், நீலாம்பரி மட்டும் இல்லை, உங்கள் குரலில் என்ன ராகம்னாலும் கேட்கலாம், அவ்வளோ அழகாக பாடுறீங்க.
0: தேங்க்யூ தேங்க்யூ மேடம்.
1: சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள், உங்கள் குரல் அவ்வளோ ஒரு இனிமை. பாடல் இது என்ன படம், துடிக்கும் கரங்கள் தானே?
0: ஆ கரெக்ட், அதே தான்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான அவங்க இனிமையான குரலில் சூப்பரான ஒரு பாடலை அழகாக அருமையாக பாடிட்டு போனாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம், நான் புதுக்கோட்டையிலிருந்து கற்பகவள்ளி பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்கோம், நீங்க அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: சரி, நான் வந்து ஓடங்கள் என்ற படத்திலிருந்து ஒரு பாட்டு. காதல் பொன்மானே, உந்தன் காவல் நான் தானே. காதல் பொன்மானே, உந்தன் காவல்

நீராவே மார்பில் சாய்ந்து விடு, மடிந்து தூங்கி விடு. காதல் பொன்மானி, உந்தன் காவல்

சொன்னால் அடி என்னாகும், மண்ணெல்லாம் பசும் பொன்னாகும், கண்ணே ஆணையிடு என்று ஓய்வு இடு. காதல் பொன்மானே உந்தன் காவல்

0: காதல் பொன்மானே, உந்தன் காவல் நான் தானே.
1: கற்பகவல்லி மேம், சூப்பரான பாடலை அழகாக பாடினீங்க, அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ஜெயச்சந்திரன் பாடின பாட்டு, பி ஜெயச்சந்திரன் மேம்.
0: அது தெரியல மேடம்,
1: இல்லையே, ஜெயச்சந்திரன் பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். சரி,
0: அது தெரியல.
1: சூப்பராக பாடினீங்க மேம், ரொம்ப அழகாக இருந்தது, அருமையான பாடல்.
0: ஆமாங்க, ரொம்ப அமைதியான பாடல்.
1: ஆமாம் ஆமாம், நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: நல்லதுங்க மேடம்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் பாடிச்சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து செம்மையாக பாடினாங்க. சூப்பராக இருந்தது பாடலாம், அவ்வளோ அழகான பாடல, அதே மாதிரி செம்மையாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? என்ன மேம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், நிறைய குரலா கேக்குது உங்ககிட்ட. நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
0: சூப்பரா,
1: தெளிவா, நல்ல கணீர்னு கேக்குது.
0: நல்லா படிக்கணும்.
1: நல்லா பாடுங்க.
0: சரி, சகலகல வல்லவனில நேத்ர பிரியம்
1: மனபாட்டு.
0: எனக்கு இப்படியாதான் இருக்கு. சரி, படிக்கிறேன். கொஞ்சம் இதா இருக்கும், நீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. படிக்கட்டுமாக்கா?
1: பாடுங்கள்.
0: நேத்ர பிரியம்
1: அச்சா அச்சா அவோ சிக்கலே.

ஏராளம் ரூபாய் புத்தகங்கள் இருக்கு.

0: அம்மா தூக்கம் ஒத்தடி அம்மா நேத்துடி அம்மா
1: சூப்பரா பண்ணீங்க மேம்.
0: நிறைய நான் கத்தியா படிக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா ரோட்ல வந்து அமைதியா இருக்காங்க. நான்
1: உங்க வீட்டுக்காரர் எங்கயோ போயிட்டாரு, நீங்களே வந்துட்டாங்களா? வரவே இல்லையா? புதுமை பெண்மணி மேம்,
0: நீங்க
1: எதிர்பார்க்க கூடாது, நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், பேசாம இருந்து. அப்படியா? அப்ப ரொம்ப ரொம்ப ரிச்சா இருப்பீங்கல்ல நீங்க.
0: ஆமா, 10 சட்டை தப்பேன். நல்ல நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா 15 சட்டை கூட தப்பேன், விடிய விடிய தப்பேன். நானா ஒத்தையில செஞ்சு எங்க பாப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சு 2-3 பிள்ளைங்க இருக்காத பிரசவம் பாத்திருக்கேன். இது மாப்பிள்ளைக்கு வந்து 4.5 pounds சங்கிலி எடுத்து கொடுத்துருக்கேன். என் மகனுக்கு 2 பிள்ளைங்க, என் அண்ணன் பிள்ளை, அண்ணன் பிள்ளை, அண்ணன் பொண்டாட்டியும் இல்லை, அவன் பிள்ளைகளு எல்லாத்தையும் நான் தான் பாக்கணும்.
1: அப்படியா?
0: ஆமா,
1: பெரிய மனசு.
0: ஆமா, அதனால அம்மாவா நான் தான் இருக்கிறேன் மருமவளுக்கு, அண்ணன் பிள்ளைக்கு. அதனால அவளுக்கு எல்லாத்துக்குமே எது ஒண்ணுன்னா, அது இப்பதான் தச்சேன், 800 rupees தச்சேன். ஒரு 500 rupees போட்டு விடுங்கம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா போட்டு விட்டுட்டு உங்ககிட்ட அப்படியே ஒரு பாட்டையும் வருது.
1: சூப்பரா பண்ணீங்க, அழகா உங்க குடும்ப கதையும் ஷேர் பண்ணீங்க.
0: படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு.
1: அழகான பாடல், அதுல பாட்டெல்லாம் எந்த பாட்டுனாலும் பாடணும், பாடல்
0: தானே.
1: நீங்க நல்லா பாடுனீங்க மேம், எதுவும் ஒரு மாதிரி எல்லாம் நீங்க சீக்கிரட் எல்லாம் பாடல, நல்லா பாடுனீங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சிருந்த சொந்தம் விருதுநகரிலிருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அழகா அவங்களோட சோக கதையை ஷேர் பண்ணாங்க. அழகான குரல்ல அருமையா அவர் பாட்டு பாடினாங்க, செம்மையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? குட் ஈவினிங் சார், நல்லமா இருக்கும் சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலரா வருவீங்க, இப்ப லேட்டா வர்றீங்களே ஏன் சார்? பாடுங்கள் சார் உங்கள் பாடலை.
2: இந்த பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், பட்டு சீரகத்தை வைத்தேன். நான் ஆராரோ என்று சாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், பட்டு சீரகினை வளவில் நல்லனைட்டு வைத்தேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. தூக்கமழிந்தினை போன்றவை கற்றவர் போற்றும் புகழுரைகள், தூக்கமழிந்தினை போன்றவை கற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கு மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. ஆறு கரையினில் அடங்கி நடந்தினில் நாடு வளம் பெறலாம், ஆறு கரையினில் அடங்கி நடந்தினில் நாடு வளம் பெறலாம். நில மனம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்தீரில் நாடும் வளம் பெறலாம், நாடும் வளம் பெறலாம். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட, பாதை தவறிய காதல் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை. நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. நன்றி.
1: சிறப்பு சார், அழகான பாடலை அருமையா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
2: வாழ்த்துக்கள்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமினார் கோவிலில் இருந்த குணசேகரன் அவர்கள். அருமையாக ஒரு
3: இந்த பாட்டு என்ன படம்,
1: என்ன படம் சார் இந்த பாட்டு? நீதிக்கு தலைவனங்கள். அழகான ஏஸ்தாஸ் அப்புறம் வரலட்சுமியும் ஒரு தடவை பாடுவாங்கன்னு
2: நினைக்கிறேன்.
1: ரொம்ப சூப்பரான பாடல், எவர் கிரீன் சாங், சூப்பரா பண்ணாரு குணசேகரன். அப்படியா? அப்படியா? சூப்பர் சார், சூப்பர் சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சூப்பர்பா இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஹம்மிங்லாம் எனக்கு ஒழுங்கா வராது.
0: வர பாட்டு பாட வேண்டியது தானே?
1: அவ்வளவுதான்.
0: பாடுங்கள்.
1: அப்ப நின்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வெட்டி குப்பையாக வந்த உடம்பு, யான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அப்ப நின்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வெட்டி குப்பையாக வந்த உடம்பு, யான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது சுத்த நின்றும் சுத்த நின்றும் சுத்த நின்றும் அவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. பந்த பாசத்தேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும். அப்ப நின்றும் அப்ப நின்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு.

சிவனை கூட திட்டன் என்று பேசுகின்ற ஊரடா, புத்திகிட்ட மூடருக்கென்றும் ஞான பார்வையேதடா, பாதி முதல் அந்தம் உன் சொந்தம் உன் பந்தம் நீ உள்ளவரைதான், வந்து வந்து போகும் பின் போடும் கூத்தாடும் வீட்டோடு தந்தை கடைதான், இதில் நீ என்ன நான் என்ன வந்தாலும் சென்றாலும் என்ன தீர்த்து தள்ளு, அப்ப நின்றும் அப்ப நின்றும் அன்னை என்று ஆனந்தும் கொட்டி வைக்க குப்பையாக வந்த உடம்பு, ஞானத்தின் குப்பையாக வந்த உடம்பு, கையும் காலும் கொண்டு ஆட வந்த காரணம், ஆடித்தானே சேர்த்து வைக்க பாவையாவும் தீரனும்

சூப்பரா பண்ணீங்க. ஏன் சவுண்ட் கம்மியா இருக்குது? அப்படியா, சூப்பரா பண்ணீங்க மேம். அழகான பாடல, அருமையா பண்ணீங்க. கஷ்டமான பாடல் சூப்பரா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு உங்க குரல்ல இந்த பாடல். நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பாடல் இளையராஜா சாங், சூப்பராக பண்ணாங்க, அருமையாக இருந்துச்சு அவங்க குரலில் இந்த பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். கோவையில இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: அவ்வளவுதான்
1: இது
0: மேடம்.
1: என்ன படம் மேம்?
0: இது வந்து இது அது என்ன அது என்ன மேடம், இந்த எந்த படம் மேடம், ஐயோ தங்கிடமே, அது என்ன படம், அந்த படம் இந்த
1: காஷ்மீர் காதலி.
0: குமார். ஆ கரெக்ட் கரெக்ட், காஷ்மீர் காதலி.
1: சூப்பரா
0: எஸ்பி
1: இருந்தது
0: வந்து
1: மேம்.
0: அழகிய அம்மா
1: அரிதான
0: பாடுவாங்க.
1: அரிதான பாடல், அழகான பாடல, செம்மையா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு.
0: நன்றி மேடம்,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: ஓகே மேடம்,
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அழகான அவங்க குரலில் எவ்வளோ அழகான பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க. அரிதான பாடல், இந்த பாடலாம் கேட்கவே முடியாது, அவ்வளோ அழகாக பாடினாங்க, அழகான பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், ராஜேஷ் கோவை.
1: வணக்கம், வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
2: அழகான அந்த பாடல், ஜி கே வெங்கடேஷ் அவங்களோட இசை.
1: அப்படியா,
2: காஷ்மீர் காதலி படம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் லதா தம்பி ராஜ்குமார் அவங்க நடிச்சது,
1: அவங்க நடிச்ச படம் தெரியும்.
2: ஆமா,
1: ரொம்ப நல்லா பண்ணாங்க. உங்க அக்காவா உங்க தங்கச்சியா?
2: தங்கச்சி, புவனேஸ்வரி தங்கச்சி. துடிக்கும் கரங்கள் பாண்டது எங்க அக்கா.
1: அப்படியா, துடிக்கும் கரம் சாங் பண்ணது உங்க அக்கா?
2: சந்தனம், சந்தனம் பூச மஞ்சள்.
1: ஆமா ஆமா ஆமா,
2: பண்ணாங்கல்ல, அதுதான் அக்கா.
1: நல்லா இருக்கீங்களா ராஜேஷ்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார். பாடுங்க உங்கள் பாடலை.
2: அவள் ஒரு மோகன ராகம், அவள் ஒரு மோகன ராகம், இணை விட்டு தனியே பிரிந்திட்ட போதும் என் மன தீபம், இறைவா என்னிடம் ஏன் இந்த கோபம், அவள் ஒரு மோகன ராகம், அவள் ஒரு மோகன ராகம், நிலவில்லா வானம் அழகில்லா கோலம், அவளில்லா நெஞ்சம் தனிமையில் வாடும், நிலவிலா வானம் அழகில்லா கோலம்,

நாடும் அவள் ஒரு மோகனராகம் இணை விட்டு தனியே பிரிந்திட்ட போதும் என்ன கோவிலின் தீபம் இறைவா என்னிடம் ஏன் இந்த கோபம் என்ன செயலாம் ஒன்றாக சேர்த்து

கோத்து பூஜைக்கு வந்தே, நீ அங்கு இல்லை பூஜைக்கு.

0: ராகம் என்னை விட்டு தனியே பிரிந்திட்ட போதும் என் மனக்கோவிலின் தீபம் இறைவா என்னிடம் ஏன் இந்த கோபம் அவளொரு மோகன ராகம் அவளொரு மோகன ராகம்.
1: சூப்பரா பாண்டிங்க ராஜேஷ், எவ்வளோ அழகா பாண்டிங்க. ஆமா, இந்த பாட்டை நீங்க இதுக்கு முன்னால ஒரு தடவை பாடியிருக்கீங்க, ரொம்ப
0: சூப்பரா.
1: சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். யாரு என் பாட்டை கேட்கறவங்க யாருன்னு கேட்டீங்கல்ல, சபரி வானொலி சொந்தங்கள் தான் இருக்கும். நாங்க எப்பவுமே உங்க பாட்டை கேட்போம். நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஜேஷ். நீங்க எல்லாம் ஒரு பொக்கிஷம் வந்து இந்த சபரி வானொலிக்கு. நீங்க உங்க ஃபேமிலியில எல்லாருமே
0: உங்களுடைய அன்புக்கு தான் ரொம்ப நன்றி மேடம்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி ராஜேஷ் அவர்கள். அழகான அவங்க குரல்ல அவ்வளோ ஒரு மெலோடி சாங், எங்கிருந்து செலக்ட் பண்ணாரோ, செம பாட்டை அழகாக பண்ணார், அருமையாக இருந்துச்சு கேட்க. அப்படியே அப்படியே தன்னை மறந்து கேட்கலாம் அந்த அவங்க பாட்டெல்லாம், அவ்வளோ அழகாக பாடுறாங்க அவங்க ஃபேமிலியில். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: அருமையாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன் மேடம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடலாமா?

அல்லவா அன்பு கீதம் நாம் பாடும் நாள் அல்லவா பனி தூங்க

0: துணையல்லவா அன்பு கீதம் நாம் பாடும் நாளல்லவா. நன்றி சகோதரி.
1: செம்மையா பண்ணீங்க மேம், அழகான பாடல், செம்ம அருமையா அழகா பண்ணீங்க.
0: தேங்க்யூ,
1: சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். கண்ணீர்னு அவங்க குரலில் மலைச்சாரலில் இளம் பூங்குயில் பாடல் செம்மையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு, சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் கனகதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். பாடுங்கள் சார் உங்கள் பாடலை.
2: சொல்லத்தா நினைக்கிறே உள்ளத்தாக்கே தாயிருந்தும் சொல்வதற்கு பார்த்து தவிர்க்கிறேன்.

அவள் வருவாளே போவாளே. ஆத்தானே காதல் என்பது மலையான அவள் கண்ட

0: இளம் நீராட்டு அவள் பாராட்டு அவள் வருவாளோ இல்லை மாட்டாளோ அவள் வருவாளோ சுகம் தருவாளே ஆஹா சொல்லப்பாரு ஆசை பொங்கு பால் போலே அவள் நானல் போல் பார்க்கும் பார்வையிலே ஆசை பொங்கு பால் போலே அவள் நானல் போல் பார்க்கும் பார்வையிலே கொதித்த மனம் கொஞ்சம் புரியும் தினம் அவன் அருவானோ என்னை நினைத்தானோ அவன் நினைப்பாரே என்னை அழைப்பாரே வாயிருந்தும் விழுவதற்கு காட்டின்றி சுடுக்கிறே அவ்வளவுதான்.
1: எம்எஸ்வி குரல் மாதிரியே நீங்களும் பாடுறீங்க சார். இந்த பாட்டு எம்எஸ்வியும் ஜானகியும்
0: தானே
1: அதே மாதிரி பாடுறீங்க, ரொம்ப அழகா பாடுறீங்க சார் மனோகர் சார்.
0: நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
1: சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் சார். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணத்தில் இருந்து எஸ் மனோகர் அவர்கள். அழகான அவங்க குரல்ல அருமையா பண்ணார், இந்த பாட்டு அவ்வளோ சிறப்பா பண்ணாரு, ரொம்ப அழகா இருந்துச்சு, சான்ஸே இல்லை. வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம். வாருங்கள், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கோவையிலிருந்து பத்மா கூப்பிடுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம் மேம்.

0: நீங்க நல்லா
1: ரொம்ப
0: இருக்கீங்களா மேம்?
1: அருமையா ப்ரோக்ராம் பண்றீங்க,
0: தேங்க்யூ மேம்.
1: சூப்பரா இருக்கு.
0: பாடுங்கள் பாடுங்கள்.
1: பாடுறவங்க எல்லாம் பாட வைக்கிறீங்க ரொம்ப சூப்பரா, அதுக்கு
0: அப்படியா?
1: உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்.
1: பாடணும்னு ஒரு ஆர்வத்தை எல்லாருக்கும் தோன்றீங்க,
0: கரெக்ட் கரெக்ட்.
1: அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது
0: ஆமா ஆமா ஆமா.
1: சில பேர் ஹெசிடேட் பண்ணி பாடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் நீங்க வந்து இல்ல சபரி வானொலி இல்ல பாடலாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்றீங்கல்ல.
0: ஆமா ஆமா, எல்லாருமே அழகா பாடுறாங்க. நம்ம எல்லாம் போய் எல்லாம் சொல்லல.
1: இல்ல நிஜமாவே எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடுறாங்க. இல்ல இவங்க எல்லாருக்குள்ளயும் இவ்வளவு திறமைகள் இருக்கிறது வந்து உங்க வானொலி மூலமா தான் வெளியில வருது.
0: தேங்க்யூ
1: அதுக்காக
0: மேம்,
1: சொல்ல
0: தேங்க்யூ.
1: வரேன். அது வந்து எல்லாருடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது இல்ல மெயின் விஷயம். அதுக்காக உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி.
0: தேங்க்யூ மேம். மேம் நீங்க உங்க குரல்ல அழகா ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். உங்க குரல் அவ்வளவு அழகா இருக்கு.
1: குரல்ல பாருனேன், அழகன்ற ஒரு வார்த்தையை சேர்த்தீங்களே பாவம்.
0: உண்மையாதான் நான் சொல்றேன், ரொம்ப அழகா
1: பரவாயில்ல
0: பேசுறீங்க நீங்க.
1: பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
0: பாருங்க.

உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான், கம்பன் மகனாக நான் மாற வேண்டும்.

0: உன் மன்னங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். தேங்க்யூ தேங்க்யூ.
1: ரொம்ப அழகா பாண்டிங்க மேம். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள். சூப்பர்பா பேசுறீங்க மேம். நீங்க எல்லாத்த விட அழகா பேசுறீங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா அவர்கள். அழகா அவங்க பேச்சால நல்லா கவர் பண்ணிட்டாங்க என்ன. சூப்பரா செம்மையா பாடினாங்க. ஒரு பாட்டு எடுத்து ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. செம்மையா இருந்தது. நன்றி. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் மாறுங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் சார்.
2: ரொம்ப மகிழ்ச்சி மேம். இன்னைக்கு நாள் உங்களுக்கும் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நம்புறேன்.
1: ஆமா.
2: சரி, நான் பாட்டு பாடுறேன்.
1: பாடுங்கள்.
2: உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட

அரசு போல இந்த பூமி சினகும் கீழே அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் நீல ஒரு வெள்ளி கொலசு போல இந்த பூமி சினகும் கீழ்

சொல்லு உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே, பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு.

0: போல இந்த பூமி சினுங்கும் கீழே அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல.
1: சிறப்பு சார், அழகான புது பாட்டை எடுத்து பாடுறீங்க, எப்படி இப்படி சூப்பரா?
0: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. சரி, நம்ம முயற்சி செய்து பாடி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் பாடினேன் மேம்.
1: அழகான பாடல, அருமையா பாடினீங்க சார்,
0: ரொம்ப
1: சிறப்பா
0: ஹாப்பி மேம்,
1: இருந்தது, சிறப்பா
0: ரொம்ப
1: இருந்தது.
0: சந்தோஷம்.
1: ஏனைய
0: உறவுகளும் இன்னைக்கு நிகழ்ச்சியை பாடி ரொம்ப சூப்பரா சிறப்பித்தாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
0: மீண்டும் நாளை இது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம், வெள்ளிக்கிழமை சந்திப்போம். பை மேம்.
1: பை பை பை. வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு புது பாடல் எடுத்து சிறப்பாக செம்மையாக பாடினார். பாடலாக ரொம்ப அழகான பாடல். இப்படி புதுசாக எடுத்து பாடுறது அவராக தான் இருக்கும். நம்ம சபரியில் ரொம்ப சூப்பராக பாடுவார், அழகழகான பாட்டுங்க செலக்ட் பண்ணுவார், புது பாடல் தான் பாடுவார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து. பார்க்காதே பார்க்காதே பஞ்சாங்கத்தை பார்க்காதே, தள்ளாதே தள்ளாதே தாவணிய தள்ளாதே, கிள்ளாதே கிள்ளாதே கிள்ளாதே கிள்ளாதே கிளி மனச கிள்ளாதே, கொள்ளாதே கொள்ளாதே டீனேஜ கொள்ளாதே.

தாவணியை தள்ளாதே, கிள்ளாதே கிள்ளாதே, கிள்ளாதே கிள்ளாதே, கிளி மனசா கிள்ளாதே, கொல்லாதே கொல்லாதே, டீனேஜா கொல்லாதே, வாழ்க்கை வாழத்தானே ஆவா அத்தானே.

வாழ்க்கை வாழத்தானே வா வா அத்தானே. படுக்கை தூக்கத்துக்கே படிச்சது என்னதே, போடாதே போடாதே புதிய சட்டம் போடாதே. காஷ்மீர் இருக்கையிலே காசியத்தான் என்னதே, ஆடாதே ஆடாதே.

பகதே பகதே பஞ்சாங்கத்தை பகதே, தள்ளாதே தள்ளாதே தாவணிய தள்ளாதே, கிள்ளாதே கிள்ளாதே கிள்ளாதே கிள்ளாதே கிளி மனச கிள்ளாதே, கொள்ளாதே கொள்ளாதே டீனேஜ கொள்ளாதே, வாழ்க்கை வாழத்தானே வா வா அத்தானே நன்றி.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:05. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமின்று விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.